வானொலி நேயர்களே வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மங்கேரொலியின் நிகழ்ச்சி. இன்று ஆடி 18 பெருக்கு. இயற்கைக்கும் நீருக்கும் நம் வாழ்வை வளமாக்கும் பூமிக்கும் நன்றி செலுத்தும் ஒரு சிறப்பான தமிழர் திருநாள். ஒரிஷெல்ஸிலும் நம் தமிழ் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் போற்றி இந்த இனிய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். நீர் பெருகட்டும், நிலம் செழிக்கட்டும், நம் இல்லங்களில் அன்பும் மகிழ்ச்சியும் வளமும் பெருகட்டும். வானொலி நேயர்களே, வரும் ஆகஸ்ட் 7 தேதி வரவிருக்கும் ஆவடி ஆடி காவடியை முன்னிட்டு சிறப்புகள்

ஒவ்வொரு அறிவிப்பிலும் முருகனில் ஒரு தனித்துவமான சிறப்பம்சத்தை கேட்டலாம். முருகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

நேயர்களே, ஞானப்பழம் வேண்டி உலகை வளம் வந்த ஞான குழந்தையால் அழகிற்கே குருவாய் அமர்ந்தவர் தான் சுவாமிநாதன். இந்த செயலில் இறங்கினாலும் தெளிவான அறிவும் ஞானமும் கிடைக்க அந்த ஞான பெருமானின் பாடல்களை கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மங்கையரோல் எனும் நிகழ்ச்சி. முருகனை போட்டும் அடுத்த பாடலை கேட்போமாக.

நேயர்களே, வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை முன்னிட்டு நம் நாட்டின் கோவில்களில் பக்தி பரவச கோலாகலமாக தொடங்கிவிட்டது. கிருத்திகை நட்சத்திரத்தின் நாயகனை மனதார பூஜித்து ஆன்மீக சக்தியை நாம் பெறுவதற்கான நேரம் இது. ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதும் பாக்குடம் சுமப்பதும் நம் ஆன்மாவின் தூய்மையை வெளிப்படுத்துவதும் நல்வழி. முருகனை போற்றும் அடுத்த பாடலை கேட்போமாக.

அன்னை பராசக்தியின் சக்தியும் ஈசனின் அருளும் சங்கமிக்க சக்தி வேலின் திருப்புகள் பாடல்கள் இதோ உங்கள் மங்கையருளில் எனும் நிகழ்ச்சியில் வழங்கியிருக்கின்றோம். கந்தா முருகா வருவாயே என்ற பாடலை மங்கையருள் எனும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வழங்குகின்றோம்.

வானொலி நேயர்களே, மங்கி அருள் எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டுகின்றோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shudrandariki Hrudaya Purvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 ஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் முருகனை போற்றும் பக்தி பாடலும் அன்னையை போற்றும் பக்தி பாடலும் தொகுத்து சில சிறப்பு செய்திகளும் தொகுத்து வழங்கப் போகின்றோம். வருடைய அன்பர்களை, ஆடி கார்த்திகை காவடி திருவிழாவினை முன்னிட்டு முருகனின் தெய்வீக பாடலை கேட்கலாம். முருகனுக்கு முகமோ 6, அவர் நெற்றியெல்லாம்

வானொலி அன்பர்களே, முருகனின் வாகனம் என்ன? ஆம், முருகனின் வாகனம் மயில். தோகை மயில் தோகை வெறித்தாடும் அல்லவா? இதோ தோகை மயில் என்னும் பாடலை கேட்போமாக.

அவருடைய அன்பர்களே, இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அல்லவா? அன்னையை போற்றுவோம், அன்னையின் அருளையும் நாடுவோமாக.

வானொலி அன்பர்களே, மாரியம்மன் நாங்கள் கேட்கும் வரத்தை தரும் அம்மன் அல்லவா? இதோ வரம் தரும் அம்மா என்னும் பாடலை கேட்கலாம்.

வானொலி அன்பர்களே, இந்த ஆடி 18 பெருக்கு என்ற நன்னாளில் அம்மையர்கள் நிறைய பேர் உங்கள் தாலி கயிற்றை மாற்றிருப்பீர்கள். ஆகையால் ஆடி பெருக்கு நல் வாழ்த்துக்கள். இனி நாம் வழங்கி வந்த இசை அருவி எனும் தமிழிகற்றி இங்கு முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழிகற்றியை கேட்கத் தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.